லட்சாதிகாரைன லவண மன்னமே காணி மெருகு பங்காரம் கும்ரிங்க போடு.

0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 379வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சென்னை சுந்தரம் பஜனை குழுவினைச் சேர்ந்த சாய் சகோதரர் திரிமூர்த்தி அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் இரண்டாம் பாகம் கேட்டு ஆனந்தமடைவோம். சாய்ராம் திரிமூர்த்தி.
1: சாய்ராம்னா,
0: உங்களை இந்த நிகழ்ச்சியில இரண்டாவது வாரமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. போன வாரம் நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னீங்க, குறிப்பா இந்த நேர்காணல நீங்க பார்த்த நிறைய அற்புதங்கள். பகவான் வந்து கோஹினூர் பைரத்தை வரவழைத்து காண்பித்து ரொம்ப ஜோக்குலரா உனக்கு வேணுமா அப்படின்னு யாரோ ஒரு டிவோட்டிய கேட்டு ரொம்ப கிரீடியா இருக்க அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயம். பூந்தி வரவழைச்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்னீங்க. சித்தார் ரவிசங்கருக்கு வந்து அவருடைய பழுது போன அந்த மோதிரத்தை சரிப்படுத்தி கொடுத்தார் அப்படின்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது.
1: இன்னமும் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்ததை வந்து பகிர்ந்துக்கிறேன். சுவாமி ஒரு ஒரு நேரத்திலயும் ஒரு ஒரு அற்புதம் பண்ணுவாரு. சோ இதெல்லாம ஒரே மாதிரி இல்லாம எல்லாம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆசை எல்லா டிவோட்டிக்கும் இந்த மெசேஜ் போய் சேரணும், சுவாமியோட அற்புதம் எல்லாருக்கும் வந்து தெரிய வரணும் அப்படின்னு. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி புதுமையா இருக்கும், அதனால சுவாமி பண்றதே ஒரு பெரிய ஆனந்தமா இருப்பதும். இது கண்டினியூ ஆகுது. என்னன்னா, இன்னொரு பக்தர் சாய் டிவோட்டி வந்து அந்த இன்டர்வியூ ரூம்ல, சுவாமி என்னுடைய குழந்தை வந்திருக்கு, அவளுக்கு வந்து நீங்க தான் வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாம்பூலத்துல வந்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு சுவாமி கிட்ட காமிக்கிறார்.
0: தாம்பா
1: இதுல சுவாமி வந்து இந்த இயர் போரிங் செரமனி, காது குத்துற அந்த விழா வந்து நடத்துற. யூஸ்வலா நம்ம கோயில் எல்லாம் நடத்துவோம், உங்களுக்கு தெரியும், குழந்தை ஒரு ஒரு வயசானா அப்படின்ட்டு. சோ சுவாமி கிட்ட பண்ணோம்னு அந்த டிவோட்டிக்கு ரொம்ப ஆசை, சுவாமி கிட்ட ரொம்ப வேணும்னா. சுவாமி ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த பாப்பா மாமா அப்படின்னு சொல்லி கிட்ட வச்சுன்னு இதே மாதிரி ஒரு கை ஒன்னு ஒரு சுவாமி யூஸ்வலா மெட்டலைஸ் பண்ண மாதிரி ஒரு திருப்பினாரு. திருப்பும் போது ஒரு ரெண்டு சின்ன கோல்டு ரிங் மாதிரி வந்தது. எங்களுக்கு தெரிஞ்சது வந்து சின்ன ரிங் மாதிரி வந்தது.
0: அந்த குழந்தைக்கு காதல போடுற அந்த ஒரு காது குத்துற காதலிக்க வேண்டிய அளவுக்கு ஒரு ரிங்
1: ரிங் ரிங்
0: இயர் ரிங்
1: இயர் ரிங் அது சுவாமி இப்படி எடுத்து அந்த ரிங்க ரெண்டு ரிங்கும் ஒன்னா கையில எடுத்து அந்த காது கிட்ட வச்சாரு. வச்ச உடனே அந்த ரிங் அந்த காதுல ஆட்டோமேட்டிக்கா பிக்ஸ் ஆயிடுத்து. ஒரு டிராப் ஆஃப் பிளட்டும் இல்ல, குழந்தை அழுகவே இல்ல. குழந்தைக்கு வந்து வலி இருக்க கூடாது. அப்போ என்ன சுவாமி திரும்பி திரும்பி கேட்டாரு, வலிக்குதாமா, இது வலி இருக்காமா, வலி இருக்கான்னு கேட்டாரு சுவாமி. அந்த குழந்தை சிரிச்சுட்டே இருந்தது, அந்த ரிங்கும் அதுல பிக்ஸ் ஆயிடுச்சு. சோ எல்லா குழந்தையும் பாத்தீங்கன்னா இந்த பெயின் அனுபவிக்கும். சோ இதை கேட்டு எல்லா குழந்தையும் விரும்பும், சுவாமி வந்து போய் இந்த இயர் போரிங் செரமனி போனாக்கா பெயின் இல்லாம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி.
0: எதை வேணாலும் சுவாமியால பண்ண முடியும்.
1: ஆமா,
0: இந்த ஒரு சாதாரண ஒரு காது குத்துறது, ஒரு காதுல அந்த திருக வந்து கரெக்டா காதுக்குள்ள அதை போட்டு பண்றது அப்படிங்கறது, இதெல்லாம் நத்திங் ஃபார் சுவாமி.
1: ஆமா,
0: அதேதான். இதே சேம் நான் முதல்லயே போன வாரமே சொன்ன மாதிரி இந்த அனிமா மகிமா இந்த ஒரு விஷயங்களை வந்து நம்ம நேர்லயே பார்த்து அனுபவிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு வந்து அனுபவிக்கிறது மட்டும் இல்ல, ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றது.
1: ஆமா. சோ இது வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு உடனே சுவாமி அந்த கத்திரிக்கோலை எடுத்து அந்த குழந்தையோட முடிய வெட்டின. யூஸ்வலா நம்ம காது குத்தி மொட்டடிப்போம், அது மாதிரி சுவாமி வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் வேல அவளுக்கு வந்து இந்த பண்ணி கொடுத்தாரு. அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சுவாமி ஒரு ஒரு ஃபேமிலியா அழைச்சிட்டு போய் சுவாமி பிரைவேட் இன்டர்வியூ கொடுத்து எல்லாம் பிளெஸிங்ஸ் பண்ணி சுவாமி விபூதியோட அந்த ரெண்டாவது இன்டர்வியூ செஷன் நல்லபடியா.
0: உங்களுக்கு அந்த இன்டர்வியூல ஸ்பெசிபிக்கா என்ன நடந்தது?
1: எனக்கு அந்த இன்டர்வியூல ஸ்பெசிபிக்கா சுவாமி வந்து இந்த அற்புதங்கள்லாம் மெயினா காமிக்கிறதுக்கோசரம் சுவாமி வந்து என்ன அழைச்சிருக்காரு அந்த இடத்துல. வேற மெசேஜ் சுவாமி வந்து
0: இல்ல இல்ல, இதுல எனக்கு என்ன தோன்றது அப்படின்னாக்கா, நம்ம எல்லாருமே வந்து கோவிலுக்கு போறோம், எல்லாருமே வந்து பகவான் இடத்துல வந்து நமஸ்காரம் பண்றோம், எல்லாரும் பகவான பாக்குறோம், ஆனா பகவான் நம்மள
1: பாக்கணும்.
0: ஐ திங்க் அந்த விஷயம் இங்க நடந்திருக்கு.
1: கரெக்டா சொன்னீங்க,
0: ரொம்ப சந்தோஷம்.
1: அதே மாதிரி நான் சுவாமி கிட்ட எதுவுமே கேட்டது இல்ல. ஈவன் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல கூட நான் அழுதுட்டு தான் இருந்தேனே தவிர, சுவாமி மதரும் சைல்டுமா தான் இருந்தேனே தவிர, சுவாமி கிட்ட ஒருத்தருக்கு ஒரு இது கூட கேட்கல. அப்பா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. சோ அதனால சுவாமிக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சுவாமிக்கு பிடிக்கிற காரியம் நம்ம தான் நம்ம செய்யணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுவாமி கிட்ட இருக்கும்போது.
0: திருமூர்த்தி, நீங்கள் சொன்னீர்கள் உங்களுடைய முதல் நேர்காணலிலே சுவாமி உங்களுடைய சகோதரியனுடைய மேரேஜ் ப்ரப்போசல் அதை அவர்கள் பிளஸ் பண்ணினார்கள் என்று. அந்த மேரேஜ் பிறகு எப்படி நடந்தது? நீங்கள் அவர்கள் சொன்னார் போல் இரண்டாவது முறை அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு சென்றீர்களா? அதை பற்றி.
1: ஆமா அண்ணா, ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி இன்டர்வியூ கொடுக்கும் போது பிளஸ் பண்ணி அனுப்பும் போது சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்க, சுவாமி வந்து பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கறேன் அப்படின்னு. அதனால நாங்க டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி, சுவாமி கேட்பாரு இப்போ கல்யாணம் டேட் அதெல்லாம் டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி, அந்த பத்திரிகை சுப பத்திரிகை எல்லாம் வந்து ரெடி பண்ணி சுவாமிக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி தாம்பூலம் தாம்பால தட்டுல வச்சுட்டு சுவாமிக்கு எடுத்து போயிருந்தோம். இந்த வாட்டி அப்பா அம்மா நானு சிஸ்டர் சுவாமி கிட்ட போயிருந்தோம். சுவாமி உடனே கூப்பிட்டாரு. சுவாமி கூப்பிட்ட உடனே என் சிஸ்டர் கேட்டாரு, உன் பையன் பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு. சிஸ்டர் சொன்னா, பிடிச்சிருக்கு சுவாமி, பையன் வந்து உங்களை பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு சுவாமி, எல்லாருக்கும் வந்து சந்தோஷம், சுவாமி வந்து என் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னிட்டு உடனே சுவாமி என்ன பண்ணாரு, இப்பவும் ஒரு பெரிய சர்க்கிள் பண்ணாரு. கை சர்க்கிள் பண்ணி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா சுவாமி சென்டர் பாம்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் பெண்டன்ட் மாதிரி வெளியே வந்தது. அதுதான் மங்கள சூத்திரம். சுவாமி சொன்னாரு, பார்த்தாச்சா இது மங்கள சூத்திரம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மங்கள சூத்திரம் வந்து ரொம்ப டிவைனா இருந்தது, காட்லி மங்கள சூத்திரம். அது சென்டர்ல வந்து ஒரு சின்ன பிங்க் கலர் ஸ்டோன் இருந்தது. அப்ப சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணாரு, இந்த ஸ்டோன் வந்து எதுக்கு தெரியுமா, இது வந்து மாங்கல்ய பாக்கியத்துக்கு, ஹஸ்பண்டோடைய லைஃபுக்கு. சோ கல்யாணம் அப்போ வந்து மாப்பிள்ள வீட்டார் வந்து ஒரு மாங்கல்யம் தருவா, அதோட இது சேர்த்துருங்கோ அப்படின்னு சொன்னார் சுவாமி.
0: ட்ரெடிஷனையும் அவர் வந்து சொல்றாரு, நமக்கு
1: சொல்றாரு.
0: அவங்க வந்து ஒரு மாங்கல்யம் கொடுப்பாங்க, பெண் வீட்டுல இருந்து ஒரு மாங்கல்யம் கொடுப்பாங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து கல்யாணத்துல யூஸ்
1: பண்ணுவோம்,
0: திருமணத்துல அந்த தாலி கட்டும் பொழுது அப்படிங்கறத. அது மீனிங்கையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. ப்ரொடெக்ஷன்,
1: ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ஷன் ஃபார் த ஹஸ்பண்ட் வித் லைஃப். நம்ம தீர்க சுமங்கலி பவா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்த்து சுவாமி கொடுக்கச்ச.
0: சோ இது அன்னைக்கு அந்த இன்டர்வியூல உங்களுக்கு
1: இன்டர்வியூல கொடுத்து சுவாமி சொன்னாரு, ரொம்ப சந்தோஷம், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பிரைட் துணி குடுக்கறேன் உங்களுக்கு, கல்யாண துணி குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து வெயிட் பண்ண சொன்னாரு. அந்த வெயிட் பண்ண சொன்னால எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இது ஒரு இன்னொரு சான்ஸ் கிடைக்க போறது. சோ சுவாமி வெயிட் பண்ண சொல்றாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். நாங்க இதே மாதிரி டெய்லி தர்ஷன் உட்கார்ந்துருப்போம், நானு அம்மா அப்பா சிஸ்டர் எல்லாம். சுவாமி வருவாரு, தர்ஷன் கொடுத்துட்டு போயிடுவாரு. மின்னால் பார்த்த மாதிரியோ இல்ல வந்து உங்களை தெரியும்ன்ற மாதிரியோ சுவாமி வெளியே காமிச்சிக்கவே மாட்டார். சுவாமி பாட்டு வந்துட்டு சுவாமி தர்ஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அப்போ கொஞ்ச நாள் ஆயிட்டவுடனே கொஞ்சம் திங்கிங் வந்தது, நம்ம எதனா தப்பு பண்ணிட்டோமா, சுவாமி இருன்னு சொன்னாரே ஆனா வந்து எதுவும் சொல்லலையே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் கூட வந்தது. பட் அப்படி இல்ல, ஒரு நாள் திடீர்னு காலம போய் தர்ஷனுக்கு போகும்போது என்னாச்சு, சுவாமி இன்னைக்கு வந்து சுந்தரம் கிளம்புறாங்க மெட்ராஸ்க்கு, பஜனை முடிஞ்ச உடனே அப்படின்னு ஒரு நிறைய பரபரப்பு இருந்தது. சோ உடனே என்னாச்சு, நான் சொன்னேன், அப்பா நீங்க யூஸ்வலா வெளியே தர்ஷனுக்கு இருப்பீங்க, நீங்க இருங்க, சுவாமி வந்தா கேளுங்க. ஏன்னா அப்ப சுவாமி வந்து யூஸ்வலா பஜனை எப்பயும் வெளியே வருவாரு, சம்டைம்ஸ் இம்பார்ட்டன்டா இருந்தா ஹி வில் டிஸ்கஸ் அண்ட் அவர் வந்து பேசுவாரு. சோ நீங்க கேளுங்க, நம்ம சுவாமி இருக்க சொல்றதுக்குனால இங்க இருக்கலாமா இல்ல சென்னை வரலாமா சுவாமி நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் யூஸ்வலா எப்பவுமே பஜனுக்கு மிஸ் பண்ண மாட்டேன், மந்திருக்கு போயிடுவேன், நான் மந்திருக்கு போயிட்டேன். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கச்ச சுவாமி இன்டர்வியூல இருக்காரு, இன்டர்வியூ முடிச்சிட்டு அந்த வெரண்டாக்கு வந்தாரு. நான் யூஸ்வலா அந்த விண்டோஸ்ல தெரியும், மந்திரோட விண்டோல சுவாமி வர்றது ஒரு பரபரப்பு ஏற்படும்,
0: வெளியில சுவாமி அந்த இன்டர்வியூ ரூம்ல இருந்து வர்றது உள்ள இருந்து நம்ம பாக்கணும்,
1: ஈஸியா பாக்க முடியும். சோ பாக்குறேன் சுவாமி நின்று இருக்காரு. சுவாமியோடைய இது தர்ஷன் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப சீரியஸா ஃபேஸ் இருக்கிற மாதிரி என்ன பாக்குறாரு, அந்த மாதிரி எனக்கு வியூ ஆச்சு. உடனே திருப்பி அந்த ஃபீலிங், நம்ம தப்பு ஏதோ பண்ணிருக்கோமோ சுவாமி இப்படி பாக்குறாருன்னு. அவர் வந்து ஒரு டிவோட்டி கிட்ட அங்க கூப்பிட்டு பேசிட்டு அந்த கான்வர்சேஷன் கடைசியில கையில ஒரு பேக் மாதிரி சுவாமி பிளாஸ்டிக் பேக ஹேண்ட் ஓவர் பண்றாரு அந்த டிவோட்டி கிட்ட. கொடுத்துட்டு என்ன பார்த்து கை காமிக்கிறாரு, இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்புறம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, சுவாமி வந்து துணி குடுக்கறேன்னு சொன்னாரு, இதுதான் அந்த டிவோட்டி மூலியமா சுவாமி நம்ம கொடுக்க போறாரு. ஏன்னா மெட்ராஸ்க்கு கிளம்புறாரு சுவாமி, சுவாமி வில் பி வெரி பிஸி, சோ சுவாமி ஹஸ் கிவன் திஸ் டு அஸ் எனக்கு தெரிஞ்சுடுது. உடனே பஜனை ஆரம்பிச்சுட்டு சுவாமி வந்து சேர்ல உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே என்னுடைய மைண்ட் தாட், இது வந்து எப்படின்னா சாயிராம், சுவாமிக்கு லெட்டரோ இல்ல டைரக்டா பிசிக்கலா சொல்றதோ தேவையே இல்லைன்ற ஒரு மிரைக்கிள் தான் இது, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது. சோ சுவாமி வந்து சேர்ல உட்கார்ந்த உடனே சுவாமி என் மைண்ட்ல வந்து என்ன போறதுன்னா, சுவாமி உங்க கையால வாங்குற அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைக்காம போயிடும் அன்றது என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து, சுவாமி இன்னொரு ஒரு சான்ஸ் உங்ககிட்ட இருக்கிற அந்த பாக்கியம் வந்து இல்லாம போயிடும் இப்போ இந்த நாளைக்கு அப்படின்னு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. சுவாமிய அங்க வந்து சேர்ல உட்கார்ந்த உடனே நான் பார்த்தாரு, நானும் சுவாமிய பாக்குறேன். உடனே சுவாமி அந்த நிமிஷமே சேர்ல இருந்து எழுந்து போய் அந்த டிவோட்டி கிட்ட அந்த பேகை வாங்கி அந்த விண்டோக்கு வழியா அந்த கிரில் நடு வழியா சுவாமி வந்து எங்கிட்ட கொடுக்கிறார் அந்த துணிய சுவாமி. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, சுவாமி உங்க கையிலயே வாங்கணும்ன்றது சுவாமி அந்த எண்ணம் பூர்த்தி பண்ணிட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, புட்டபர்த்தியில எங்க நம்ம உட்காரமோ, ஈவன் லார்ட்ஸ் நம்பர் வந்தாலும் இல்ல புட்டபர்த்தியில எங்க நம்ம உட்கார்ந்தாலும், பஜன் இடமா இருந்தாலும் சரி, பிரசாந்தி மந்திர் உள்ள உட்கார்ந்தாலும் சரி, வெளியே குல்வந்த் ஹால் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி, சுவாமி தான் கொடுக்கறாரு. ஏன்னா அந்த நேரத்துல நான் எப்படி விண்டோ கிட்ட உட்கார முடிஞ்சது? சப்போஸ் நான் வந்து நடுவுல எங்கனா உட்கார்ந்தாலும் சுவாமி எங்கனா ரீச் பண்ணலாம், வந்து குடுக்கலாம், ஆனா சிரமமா இருக்கும்ல சுவாமி அவ்வளவு தூரம் வந்து. இங்க பாத்தீங்கன்னா சுவாமி வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரு.
0: முதல் தடவை இந்த மாதிரி நான் கேக்குறேன், அதாவது ஒரு ஜன்னல் வழியா அவர் அவருடைய பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் அப்படிங்கறது
1: ஒரு பெரிய
0: அத்தனை பெரிய
1: கூட்டத்துல
0: ஏற்கனவே ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் வந்து சேலை வேஷ்டி இதெல்லாம் தரேன்னு சொன்னதை ஞாபகம் வச்சுட்டு அது கரெக்டா நீங்க போகும் பொழுது சென்னைக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடியே உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காரு
1: அப்படின்னா
0: இதெல்லாம் வந்து டிவைன் வில் அப்படிங்கறது.
1: ஆமா
0: என்ன சொல்றீங்க?
1: கண்டிப்பா
0: நீங்க எப்படிதான் இதை அனுபவிச்சிருக்கீங்க?
1: கண்டிப்பா இது வந்து நான் எப்படி நான் இந்த யூகிச்சு பாக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு தாய் வீட்டுல இருந்து எப்படி சீதனம் வரும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு தாயோட தாயா சுவாமி மதர் ஆஃப் மதர்ஸ் சொல்லுவாங்க. அந்த வழியில சுவாமி வந்து என்ன செய்யணுமோ ஒரு மதர் ஒரு குழந்தைக்கு சுவாமி அந்த மாதிரி அந்த உள்ள பாத்தீங்கன்னா பேரட் கலர் கிரீன் சாரி சில்க் சாரி வித் லாட் ஆஃப் ஜரிக இன்சைட் வெரி பியூட்டிஃபுல் சாரி சுவாமி இஸ் கிவன் டு த பிரைட். அவ்வளோ அதை பார்க்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது.
0: இல்ல நீங்க உங்களுடைய முதல் நேர்காணல சொல்லும் பொழுது சொன்னீங்க சுவாமி செய்யறது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஆமா,
0: இப்ப பாருங்களேன் இதுல வந்து பகவான் வந்து தான் கொடுத்த வாக்க நான் வந்து குடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. பட் நாலஞ்சு நாள் நீங்க என்னடா நம்ம ஏதோ தப்பு செஞ்சுட்டோமே வந்து பேசலையே அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, ஆனா அதெல்லாத்தையும் ஞாபகம்
1: வச்சிருக்காரு.
0: அதுதான் டிவைன்,
1: அதுதான் சுவாமியோட.
0: நீங்க நம்ம வந்து யாரையோ ஒருத்தரை பார்ப்போம், எதையோ ஒருத்தர் சொல்லிடுவோம், அப்புறம் மறந்துடுவோம். நம்ம வந்து அதை மறக்கணும்னு இல்ல, பட் நம்மளுடைய வேற அலுவல்கள் அதை வந்து மறந்துடுறோம், செய்ய மாட்டோம். கொடுத்த வார்த்தையை வந்து காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஆயிடுறது. இங்க எல்லாமே வந்து அங்க பர்ஃபெக்ஷன் டு த கோர். அதுக்கு மேல அந்த பர்ஃபெக்ஷன் சொல்ல முடியாது, அதையும் அதுக்கு மேல என்ன வார்த்தை இருந்தாலும் சொல்லலாம்.
1: அதுவும் அன்பான அம்மா பாருங்க, அவர் நினைச்சிருந்தா சென்னை சுந்தரம் வந்துட்டு அதுக்கப்புறம் கூட கொடுத்துருக்கலாம், இல்ல எப்போனா கொடுத்துருக்கலாம். கிளம்பும் போது சுவாமி பாருங்க என்ன அனுகிரகம், எவ்வளவு வேலை இருந்து அவ்வளோட சுவாமியோட இது இருந்தாலும் இதை வந்து பண்ணிட்டு போகணும்ன்றது சுவாமியோட அன்பு தான் மெயின். அவருடைய அன்பு அளந்து கூட பார்க்க முடியாம ஒரு.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க சொல்றது
1: சாய்ராம்னா.
0: திரிமூர்த்தி, நீங்கள் சுந்தரம் பஜனை குழுவிலே இருக்கிறீர்கள், இதுல எப்படி நீங்கள் சேர்ந்தீர்கள் அந்த விஷயங்களை பற்றி?
1: ஆனா நான் வந்து அண்ணா நகர்ல வசிக்கிறேன், அங்க இருக்கிற சமுத்திக்கு நான் அடிக்கடி போவேன். அங்க இருக்கிற பக்தர்கள் சாய் பக்தர்கள்லாம் வந்து நாங்க சேர்ந்து நகர சங்கீர்த்தனம் அப்புறம் வந்து அண்ணா நகர் கோயில்ல வந்து பஜனை பண்ணோம், ஐயப்பன் கோயில் அந்த மாதிரி பஜனை பண்ணோம். அப்போ இந்த மாதிரி ரெகுலரா பஜனை பண்ணிட்டு இருந்தோம், நான் அத அங்கேயும் போவேன். அப்போ சில நேரங்கள்ல ஆபிட்ஸ்பெரியில பஜன் நடக்கும்போது அப்போ அங்க பஜன் குரூப் அப்ப இருந்தது, சுந்தரம் பஜன் குரூப் அங்க வந்து பஜனை பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அந்த பஜன் கேட்கும் போது. சோ நான் நினைப்பேன் இந்த குழுல நம்ம சேர்ந்துடணும், நம்மளும் வந்து சாமிக்கு அங்க அந்த குழுல இருந்து பஜனை கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப நாளா இருந்தது.
0: நீங்க கர்நாடக சங்கீதம் கத்துனீங்களா?
1: நான் முறைப்படி வந்து கிளாஸ்ல கர்நாடக சங்கீதம் கத்துக்கல, ஆனா அம்மாவுக்கு கர்நாடக சங்கீதம் தெரியும். அம்மா சில வேளை வந்து எனக்கு சொல்லுவா இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
0: உங்களுக்கு ஒரு கேள்வி ஞானத்துல இந்த இது வந்திருக்கு.
1: எனக்கு முக்கியமா கேள்வி ஞானத்தையும் நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் இத டேப் பண்ணி ஒரு நிறைய வாட்டி போட்டு அதோட கூட சேர்ந்து பாட்டி ஹார்மோனியம் சுத்தி இல்லாமயே அதே சுத்தில பாடத்துக்கு ஒரு இது வந்தது எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஏன்னா திருப்பியும் அந்த பாட்டை போட்டு கேட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன் அந்த டேப் ரெக்கார்டர். அதனாலதான் யூஸ்வலா மெயினா டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுவேன். சோ இது வந்து இந்த குழுல சேரணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை இருக்கும் போது, ஒரு நாள் சுந்தரம் வரும்போது யார் இங்க வந்து இந்த குழுவோட மெயின் உள்ள டிவோட்டி அப்படின்னு கேட்கும் போது சேஷாதிரி சார் டி நகர்ல இருக்காரு, அவர் தான் கன்வீனர். கிருஷ்ணானந்தம் சார் இருக்காரு, அவரும் சேர்ந்து பண்றாங்க. சோ நான் அவர் ரெண்டு பேரையும் போய் பார்த்து எனக்கு என்னுடைய விருப்பத்தை சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு சேரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு. அவங்களும் ரொம்ப ஆசையா வாப்பா நீ இந்த மாதிரி இந்த நேரத்துக்கெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அக்செப்ட் பண்ணி வந்தேன். சோ முதல் நாள் வந்து இந்த சின்ன பிரேயர் ரூம்ல பாட சொன்னாங்க. கேட்டாங்க என்ன ஸ்ருதியில பாடுறேன்னு. நான் சொன்னேன் எனக்கு ஸ்ருதியெல்லாம் தெரியாது, டேப் ரெக்கார்டில் பிராக்டிஸ் பண்ணதுனால நான் அது வழியா தான் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சரி பாடுன்னு சொன்னாங்க. நான் பாடினேன், பாடும்போது நான் ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்லி ஸ்ருதியும் வச்சு அவங்க பிளே பண்ணாங்க. சோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டாக்டர் தேவநாதன் சார் இப்ப பெங்களூர்ல இருக்காரு, அவரும் ரொம்ப நாளா சுந்தரம் பஜன் குரூப்ல ஒரு சீனியர் லீடர், அவரும் எனக்கு ரொம்ப சில வேளையில கத்து கொடுப்பாரு எனக்கு.
0: சோ அந்த செலக்ஷன் அப்படின்னு சொன்னீங்களா, இவங்க எல்லாம் இருந்தாங்க, வேற யாராவது இருந்தாங்களா செலக்ஷன்ல?
1: இந்த செலக்ஷன் வந்து கொஞ்ச நாள் பிறகு நடந்தது. பஜன் குழு சேர்ந்த பிறகு அவங்க ஒரு இது எடுத்தாங்க, இந்த செலக்ஷன் பண்ண பிறகுதான் நீ வந்து சுந்தரம் பஜன் ஹால்ல பாடலாம், அதனால ஒரு செலக்ஷன் ஜட்ஜ் வருவாரு, அவரு வந்து செலக்ட் பண்ண பிறகுதான் நீ வந்து பஜன் குரூப்ல சேரலாம். அந்த மாதிரி ஒரு டே வந்தது. நான் ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க நீ வந்து புரந்தர ரங்கா ஹரே விட்டலா பாடு, இந்த இதுல ஜட்ஜ்மெண்ட்ல அவர் ஜட்ஜு பாப்பாரு, நீ இத பாடு. சரி நான் நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணி அன்னைக்கு நான் இதை பாடினேன் புரந்தர ரங்கா ஹரே விட்டலா. என்னுடைய ஜட்ஜ் யாருனாக்கா ரா கணபதி சார், அன்னைக்கு எல்லாருக்குமே ஜட்ஜா வந்தது அவர். அப்போ என்னுடைய பாட்டு கேட்டுட்டு அவர் வந்து மார்க்ஸ் போட்டு, ஏன்னா ஒரு ஒரு சம்பவத்திலயும் மார்க்ஸ் போடுவாரு, ஸ்ருதி பாவம் தாளம் பிரசன்டேஷன் ஸ்பீடு எல்லாத்துக்கும் மார்க் போட்டு அப்போ சொன்னாரு இந்த பாய்ஸ் யூ கேன் செலக்ட் ஹிம் அப்படின்னு இது கொடுத்தாரு. நான் பஜன் குரூப்ல சேர்ந்து அது பாடினேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய சாங் புரந்தரங்கா வந்து சுந்தரம் பஜன் கேசட்ல அது பாட சுவாமி வந்து அனுகிரகம் கொடுத்தாரு.
0: ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சுந்தரம் பஜனை குழுல சேர்ந்துட்டீங்க. சுந்தரம் பஜனை குழு அப்படின்னாலே சுவாமிக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு குழு,
1: ரொம்ப பிரியம்.
0: அது வந்து சுவாமி வந்து மந்திர பாய்ஸ்னே கூட சொல்லுவாரு உங்களை
1: ஒரு வாட்டி. ஆமா சுவாமி வந்து இது நீங்க சொல்ற மாதிரி சுவாமி மென்ஷன் பண்ணிருக்காரு, எல்லாரும் மந்திர பாய்ஸ் சொல்லி
0: மந்திர பாய்ஸ் சொல்லிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ராக்ஷன் கிடைச்சிருக்கா ஆப்டர் மந்திர பாய்ஸ் சுவாமி சொல்லி அந்த அந்த ஒரு அன்போட சொன்னதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு
1: இந்த சம்பவம்? நீங்க மந்திர் பாய்ஸ் சொல்ல சம்பவம் வந்து நாங்க குழுவின சில பேர் வந்து ஒயிட் ஃபீல்டுக்கு போயிருந்தோம். அப்போ சுவாமி தர்ஷன் இதுல ஒரு நாள் வந்துட்டு ஐ மெட்ராஸ் நாளைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கறேன் வாங்க, காதுல பஞ்சு வச்சுட்டு வாங்க அப்படின்னு. சோ பஞ்சு வச்சுட்டு வாருனா கொஞ்சம் டோஸ் விழுவோம்னு தெரியும். சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யூஷா சாமி கூப்பிடுவாரு, ஏன்னா சில பேர் நாங்கெல்லாம் ஆபீஸ்ல வேலை செய்யறதுனால போக வேண்டிய நிலைமை இருந்தது. அதெல்லாம் தவிர்த்து எல்லாரும் நாங்க டிசைட் பண்ணோம் ஸ்டே பண்ணி சுவாமி பேசின பிறகுதான் நம்ம கிளம்புவோன்ற ஒரு அந்த நம்பிக்கையோட நாங்க காத்து கொண்டிருந்தோம் சாமிக்கு. அப்போ சுவாமி மறுநாள் வந்து கூப்பிட்டாரு. சோ இந்த குழுல சில பேர் தான் வந்திருந்தாங்க, அங்க பஜன் குரூப்ல நிறைய பேர் சென்னையில இருந்தாங்க. இந்த பேசின சுவாமி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான் தெரியுமே, சுவாமி விஷயம்னா தீ மாதிரி உடனே பரவிடும். சென்னைக்கு வந்த உடனே அந்த விஷயம் எல்லாரும் அவங்கவுங்க ட்ரெயின் பிளைட் பிடிச்சி வந்துட்டாங்க பெங்களூருக்கு. சோ மறுநாள் காத்தால பாத்தீங்கன்னா பெரிய ஒரு
0: டீமே
1: அங்க குழுல இருந்தது. சுவாமி பாத்துட்டு, ஏ என்னடா நேத்தி வந்து கம்மி தான் இருந்தீங்க, இவ்வளவு பேர் ஆயாச்சு எப்படி அப்படின்னு சொன்னாரு சுவாமி. சுவாமி வாஸ் வெரி ஹாப்பி. அதுக்கப்புறம் உள்ள சுவாமி ட்ரை செஷன் உள்ள கூப்பிட்டு சுவாமி கேவ் ஹிஸ் இன்டர்வியூ. சுவாமி வந்து எப்படி பஜன் பண்ணும் சில அறிகுறி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு சுவாமி.
0: உங்களுக்கு நேரடியா அவரே சொல்றாரு
1: எப்படி பஜன் பாடணும். சுவாமி பஜன் பாடும் போது பர்சன் ஹவு யூ ஷுட் பி, ஹவு குட் யூ ஷுட் பி, ஏன்னா அந்த பாட்டு வந்து வைப்ரேஷன் எல்லாருக்கும் போறது.
0: So you shall be a man of discipline.
1: Discipline. அப்படின்ட்டு சுவாமி நிறைய சொன்னாரு. அப்புறம் கேட்டாரு எங்கெல்லாம் பஜன் நடக்குது, மெட்ரோ பஜன், நகர் சங்கீதன் எப்படி பண்றீங்க, அதெல்லாம் சுவாமி நிறைய கேட்டாரு. அப்புறம் சொன்னார் லைஃப் இஸ் நாட் மியர் லோடிங் அண்ட் அன்லோடிங் அப்படின்னாரு சுவாமி. இங்கிலீஷ்ல சொன்னார் சுவாமி, அது லைஃப் இஸ் ஜஸ்ட் சாப்பிடுறது மாத்திரம் கிடையாது, இதோட மகத்துவம் ரொம்ப இருக்கு அப்படின்னு நிறைய சில அறிவுரைகள்லாம் சுவாமி கொடுத்தாரு. இப்போ நம்ம பஜன் பாடும்போது நம்ம பாட்டை கான்சன்ட்ரேட் பண்றதோட அந்த பஜனோட மீனிங் அர்த்தம், நம்ம ராமர் மேல பாடுறோம்னா ராமர் உடைய அந்த டைம்ல எல்லாம் மகாபாரத்ல அந்த
0: ராமாயணத்தை நம்ம கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்திக்கணும்.
1: ஆமா நிறுத்தி
0: மோர் தென் த டெக்ஸ்ட் லிரிக்ஸ் அதை நல்லா பாடுறேன்னா அந்த டேலண்டை காமிக்கிறதுக்கு விட அந்த இறைவனை கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படிங்கிறார்
1: அப்படின்னு சுவாமி சொன்னார். அதுதான் பஜனோட எஃபெக்ட், அதுலதான்
0: அந்த பாவம் கொண்டு
1: பாவம் கொண்டு வரணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா மத்தெல்லாம் சேர்ந்துரும். நீங்க அத சுவாமிய காடை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பாவம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரி பாவத்தோட பணம், இப்போ ஒரு பிலிம் எடுத்துங்க, ஒரு சாங் சீக்வன்ஸ் வருதுன்னு வச்சுங்க, அந்த சிச்சுவேஷனோடைய சீக்வன்ஸ்க்கு அது பாடினாதான் அதுக்கு மேட்ச் ஆகும். அதே மாதிரி இங்க நம்ம பாடும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த பாவம் பக்தியோட பாடும்போதுதான் இட் ரீச்சஸ் காட். அதுவும் இல்லாம பஜனுக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் எ பிக்கஸ்ட் சேவா. நிறைய பேர் ஆபீஸ் ப்ராப்ளத்துல அவங்களுடைய பர்சனல் ப்ராப்ளத்துல எல்லாரும் வந்துட்டு இருப்பா அந்த பஜன் ஹால்ல இருப்பா. சோ இந்த ராகமும் அதனுடைய பாவமும் அந்த பக்தியும் போகும்போது என்ன ஆகும், இட் கெட்ஸ் கியூர்ட்.
0: அந்த பக்தி தான் அதுல முக்கியம்,
1: அந்த பக்தி தான் அதுல முக்கியம். இது இட்ஸ் எ கிரேட்டஸ்ட் சேவா.
0: இதை சொல்றாரு சுவாமி.
1: இது சுவாமி ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அந்த இன்டர்வியூல வேற என்ன நடந்தது?
1: இது மெயினா சுவாமி இந்த பஜன் பத்தி இது பண்ணிட்டு சுவாமி எல்லாரும் பிளஸ் பண்ணி அமைச்சிட்டாரு. எனக்கு முக்கியமான ரெண்டு விஷயங்கள் என்னுடைய பர்சனல் லைஃப்ல நடந்தது. அது சுவாமியோட கிரேஸ், தாயோட அன்பும் நான் வந்து இங்க சொல்ல விரும்புறேன். அதுதான் மெயினா வந்து நான் என்ன பத்தி சொல்லாத சுவாமி இத பண்ணாருன்னு சொல்லதான் விரும்புறேன். தவிர இதோட முக்கியமான இதோடைய மெயின் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். இது என்னன்னா, ஒரு நாள் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிஞ்சு நான் வந்து வீட்டுக்கு வரேன். நான் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வரேன். நெல்சன் மாணிக்க மல்லியார் ரோடு நான் வந்துட்டு இருக்கும் போது ஒரு 10 feet அவே ஒரு பெரிய லாரி வந்து திடீர்னு என் பக்கமா திரும்பி விடுத்து அந்த லாரி. இந்த திடீர்னு திரும்ப வந்து எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. சோ நான் என் வண்டியை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்ப முயன்றேன். நான் நார்மல் ஸ்பீட்ல தான் இருந்தேன் அன்னைக்கு. நான் யூஸ்வலா ஃபாஸ்டா ஓட்டுவேன், அது வேற விஷயம். பட் அன்னைக்கு நான் வந்து ரொம்ப நார்மல் ஸ்பீட்ல இருந்தேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் எப்போ கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன் என் வண்டியை, ஆனா அது அடங்கவே இல்லை, அப்படியே இழுத்துண்டு போறது. சோ எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு சுவாமியோட எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பெரிய வாய்ஸ்ல வந்து சாயிராம்னு கத்திட்டேன். ரொம்ப அந்த நேரத்துல ரொம்ப என்னுடைய மேலான வாய்ஸ்ல கத்திட்டேன்.
0: அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இறைவன் நாமத்தை சொல்லுவோமா அப்படிங்கறத ரொம்ப
1: ரொம்ப சந்தேகம். கரெக்ட்.
0: ஏன்னா அந்த டைட்ல வந்து நம்ம அவங்கள கடிந்து பேசுவதுலதான் நம்மளுடைய
1: எண்ணங்கள் போகும்.
0: நீ ஏப்பா இப்படி தப்பா வந்த அப்படின்ட்டு தான் நம்ம கேக்குற ஒரு சிச்சுவேஷன் அங்க இருப்போம். அந்த ஒரு தருணத்துல அந்த நிலைமையில அப்படிதான் இருப்போம். ஆனா அந்த டைட்ல நீங்க வந்து சுவாமின்னு சொல்லிருக்கீங்க.
1: அது வந்து எனக்கு தெரிஞ்சது அந்த நேரத்துல பகவான தவிர வேற யாரும் என்ன வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து காப்பாத்த முடியாது, அவரு ஒருத்தராலதான் முடியும் அப்படின்னு எனக்கு அந்த எண்ணம் தோணிட்ட உடனே கத்தன உடனே ஒரு பெரிய கை வந்து என்னுடைய பின்னாடி ஷர்ட்ட புடிச்சு தூக்குற மாதிரி ஒரு
0: உணர்வு,
1: ஒரு விஷன் வந்தது எனக்கு. விஷன் சொல்லலாம். வந்த உடனே நான் வந்து மயக்கம் வந்துவிட்டேன் எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் தெளிவா திருப்ப ஞாபகம் வரும்போது நான் எங்க இருந்தேன்னா, ரோட் சைட்ல பிளாட்ஃபார்ம் மேல நான் படுத்துட்டு இருந்தேன். அந்த பப்ளிக் எல்லாமே எனக்கு வந்து காஃபி கொடுத்து என்ன வந்து தட்டி என் ஞாபகத்துக்கு கொண்டு வராங்க. உங்க வீட்டு போன் நம்பர் சொல்லு சொல்லுன்னு சொல்றாங்க. நானும் அந்த ஞாபகத்துல நம்பர் சொல்லிட்டேன். அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி, அப்பெல்லாம் லேண்ட்லைன் மொபைல் எல்லாம் கிடையாது, லேண்ட்ல போன் பண்ணி உங்க பையன் வந்து பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது இந்த இடத்துல, சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு பப்ளிக் ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ரோடு ஃபுல்லா க்ரௌடு சேர்ந்துச்சு, ஒரு போலீஸ் கேஸ் ஆயிட்டு போலீஸ் எல்லாம் மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எழுந்து பார்த்தேன் என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னுடைய ஸ்கூட்டர் வந்து பின்னாடி சக்கரவுடைய அந்த லாரி கீழே அப்பளம் மாதிரி பிளாட்டா அப்படியே இருந்தது. பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது அந்த இன்ஸ்டன்ஸ். எங்க அப்பா அம்மா வந்து பாத்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டான். நாங்க வந்து போலீஸ் கேஸ் ஆனதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய இது சூழ்நிலை ஆயிடுத்து. அங்க போயிட்டு இந்த லெப்ட் கை வந்து வீங்கிடுத்து. ஆனா நீங்க நினைச்சு கூட பாக்க முடியாத ஒரு இது என்னன்னா, ஒரு அடியோ என்னுடைய உடம்புல ஒரு துளி ரத்தமும் வந்து வெளியே வரல. பகவானுடைய கடாட்சத்துல, பகவானுடைய காப்பாத்துற அந்த இதுல ஒரு இதுவும் கிடையாது. ஆனா இந்த லெப்ட் கை மாத்திரம் பயங்கரமா வீங்கிடுத்து. சோ எங்க அப்பா அம்மா வந்து பயந்து இது பிராக்சரா இருந்து தப்பா கூடிட்டு இருந்தா பிரச்சனை ஆயிடும் சொல்லி ஒரு எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் போய் எக்ஸ்ரே உடனே எடுத்தோம். எடுத்து பார்த்தா ஒரு கிராக் கூட கிடையாது போன்ல, ஃபுல்லி ஓகே. எதனால கை வீங்கிச்சுன்னா பிகாஸ் ஆஃப் டிஸ்லொகேஷன் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு டாக்டர் சர்டிஃபை பண்ணிட்டாரு. ரொம்ப சுவாமியோட அந்த ஞாபகம் வர ஆரம்பிச்சது. எல்லாரும் அண்ணி அந்த நைட்டே கார்ல கிளம்பிட்டோம் புட்டபர்த்திக்கு.
0: அன்னைக்கே
1: அப்பவே கிளம்பிட்டோம். கிளம்பி நைட் எல்லாம் டிரைவிங் பண்ணிட்டு மார்னிங் தர்ஷனுக்கு போயிட்டோம். அங்க புட்டபர்த்தியில லைன்ல உட்காந்துருக்கோம். சுவாமி தர்ஷனுக்கு வெளியே வராரு. மகிளா சைட் முடிஞ்சு ஜென்ஸ் ஆரம்பத்து வந்ததுல இருந்து வந்து உங்களுக்கு தெரியும் சுவாமி கண்ணு பார்வை எப்படி இருக்கும். டைரக்டா அங்கிருந்து பார்த்து சுவாமி வந்து சொல்றாரு, நேத்து எவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட், தவிர்க்க முடியாது, போ உள்ள அப்படின்னு சொன்னாரு. இன்டர்வியூ ரூமுக்கு போ உள்ள. சோ நானும் ஏஞ்சி அப்பா அம்மா எல்லாம் ஏஞ்சி உள்ள போறோம். அப்போ உள்ள இன்டர்வியூம்ல சொன்னாரு, ரொம்ப பெரிய ஆக்சிடென்டா இருக்கும், என்ன ஒரு பெரிய விபத்து அது, அந்த லாரி ஓட்டின வந்து லாரி டிரைவர் கிடையாது, அந்த கிளீனரு அவனுக்கு ஓட்டவே தெரியாது. சுவாமி சொல்றாரு இதெல்லாம்
0: சுவாமி
1: சொல்றாரு. அவன் கிளீனரு அவன் ஓட்டவே தெரியாது, அதனால அவன் ஏதோ ஓட்டிட்டு வந்து திருப்பிட்டான் திடீர்னு, அதனால இந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சுவாமி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரு. அந்த நேரத்துல மாத்திரம் நீ வந்து சாயிராம்னு கத்தனியே, மத்த நேரத்துல எல்லாம் வந்து சுவாமி ஞாபகமும் இருக்கணும் வரலையே அப்படின்னு சொன்னார் சுவாமி. எப்பவுமே சதா சுவாமி சாயிராம் சாயிராம் என்ன இருக்கணும்
0: 24/7
1: அப்படின்னு சொன்னார் சுவாமி. அதுலும் இன்னொன்னு என்னன்னா, இந்த ஞாபகம் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன, சுவாமி இமீடியட்டா அந்த ஸ்பாட்டுக்கு சாயிராம் கத்துன உடனே வந்து அந்த அபத் பாந்தவ அநாத ரக்ஷகா சொல்லுவோம்ல அந்த நேரத்துக்கு வந்தாரு.
0: மயிர் கூச்சரியறது சரியான சமயத்திலே ஆபத் பாந்தவனாக வந்து உங்களை காப்பாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் மறுநாள் புட்டபர்த்திக்கு போன பொழுது அவரே அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்கார். அதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும், அவர் தான் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று.
1: கண்டிப்பா லைஃப் இருந்திருக்க முடியாது சைராம். அந்த ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா உயிரோடு யாரும் தப்பி, அதுதான் பப்ளிக் எல்லாம் பேசிட்டு இருந்தா. இந்த ஆக்சிடென்ட்ல வந்து டிரைவர் இறந்துட்டானே பேசிட்டு இருந்தாரு அவங்க எல்லாருமே.
0: சோ உங்களை வந்து ஒரு பில்லியன் ரைடரா
1: ரைடரா நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தாவ. அதனால இந்த ஆக்சிடென்ட் வந்து யாராலையும் காப்பாத்த முடியாது சாமி தவிர, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட்.
0: இதுல நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சுவாமி மேலேயே இருக்கணும். நீங்க சாயிராம் சொல்லி அங்க கத்துனீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி.
1: ஆமா,
0: அது வந்து நமக்கு அந்த மொமெண்ட்ல வரணும். அது
1: வரணும் வரணும்.
0: ரெண்டாவது அந்த நம்பிக்கை இருக்கணும் நமக்கு, பகவான் தான் நமக்கு வந்து சேவ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து அந்த டைட்டில் எந்த மிஸ்டேக்கும் பண்ண நம்மளுடைய பாதையில தான்
1: போயிட்டு இருக்கோம்,
0: அவங்க யாரோ தப்பா வந்துட்டாங்க. இத்தனை விஷயங்கள் இதுல வந்து நடந்திருக்கு. இதை நீங்க வந்து உங்களுடைய இப்ப இந்த சுந்தரம் பஜனை குழுல இருக்கீங்க, இந்த பஜனை குழு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்க வந்து கண்டிப்பா இது வந்து சொல்லிருப்பீங்க.
1: அப்ப ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு சார், ஆம் சுந்தரம் கேசட்ஸ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. சோ வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் நடக்கும்போது அங்க சுந்தரம் சங்கீதால ரெக்கார்டிங் பஜனை நடந்துட்டு இருக்கு. இதாவது அப்ப சுவாமி வந்து இந்த சொன்ன முடிச்ச உடனே சுவாமி சொன்னாரு, இந்த பையனுக்கு இனிமேல் டூ வீலர் கொடுக்காதீங்க, கார் கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னார்.
0: அந்த இன்டர்வியூல சொன்னார்,
1: அந்த இன்டர்வியூல
0: இந்த இந்த விஷயத்த வந்து நீங்க சுவாமிகிட்ட வந்து ஃபுல்லா நரேட் பண்ணீங்களா அந்த இந்த ஆக்சிடென்ட்டை?
1: சுவாமி வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் முடிஞ்ச உடனே நான் சொன்னேன் இல்லையா, சுவாமி ஒரு வாட்டி திரை பிருந்தாவன்ல எல்லாரையும் நம்ம பஜன் குழு கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்போ சுவாமி வந்து திரை பிருந்தாவனத்துல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பஜன் குழு மெம்பர்ஸ் பேச சொன்னாரு. முதலாவதாக சுவாமியோட சுந்தரம் பஜன் குரூப்ல இருந்த ஒரு டிவோட்டி அன்பர் ஹரீஷன், அவர் வந்து கோல்டு மெடலிஸ்ட், சுவாமி செலக்ட் பண்ணி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினாரு அவர். அவரை வந்து சுவாமி பேச சொன்னாரு, அவரு ஃபர்ஸ்ட் பேசினாரு. அது அவர் பேசின பிறகு நம்ம குழுவோடைய தலைமை தாங்கின நிரஞ்சன் நாயக்குன்னு சொல்லிட்டு அவரை சுவாமி பேச சொன்னாரு. அதே மாதிரி அவரு முடிஞ்ச உடனே இன்னொரு குழு தலைவர் சந்திரசேகர், திரு வெங்கட்ராமன் சாரோடைய பையன், அவரை பேச சொன்னாரு. நெக்ஸ்ட் சுவாமி வந்து கேட்டாரு, நான் திரிமூர்த்தி நீ பேசுறியா அப்படின்னு சொன்னாரு. சுவாமி உங்க மகிமை சொல்றேன் சுவாமி, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அது சொல்றதுக்கு முன்னாடி சுவாமி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறாரு, என்னன்னா திரிமூர்த்தி குட் பாய் ஆனா நர்வஸ்னஸ் ரொம்ப, அதனால நீ பேசலனாலும் பரவாயில்ல வந்து பாத நமஸ்காரமாவது எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னார் சுவாமி.
0: அந்த அளவுக்கு உங்களுக்கு
1: அந்த அன்பு என்ன கருணை, பாத நமஸ்காரமா வந்து எடுத்துட்டு போன்னு சொல்ற இத வந்து நம்ம பேசாம இருக்கலாமா, சுவாமி பத்தி சொல்லாம இருக்கலாமா, சுவாமி மகிமை பத்தின்னு சொல்லி என்னுள்ளேயே அந்த உணர்வு வந்து சுவாமி நான் பேசுறேன் சுவாமி கத்தினியே நீ வந்து மத்த நேரத்துல வந்து சுவாமி நினைக்கணும் அப்படின்னு சொன்னாருன்றது மத்ததெல்லாம் இங்கிலீஷ்ல, ஏன்னா எல்லாரும் டிஃபரெண்ட் லாங்குவேஜ்ல இருக்கா, தமிழ்ல பேசினா தெரியா, இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தேன். இந்த வேர்டு மாத்திரம் தமிழ்ல சொல்லு சுவாமி முடிச்சோன்னே சொன்னாரு, டே அதையும் இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கணும்டா, மத்தவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு அன்பு கருணை கடல், ஒன்னொன்னும் எப்படி
0: எவ்வளவு டீப்பா சுவாமி கேக்குறாரு
1: தெரியுது.
0: நன்றி திருமூர்த்தி. திரை செஷன், பஜனை செய்வது எப்படி, டிசிப்ளின் அதாவது கட்டுப்பாடு, சதா நாமஸ்மரணை, மிகப்பெரிய விபத்திலிருந்து உங்களை பகவான் அவர்களே காப்பாற்றியது போன்ற பல அனுபவங்களையும் விஷயங்களையும் எடுத்து சொன்னீர்கள், மிக்க சந்தோஷம். இரண்டு விஷயங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள், அதில் ஒன்று இந்த விபத்து சம்பவம், மற்றொன்று என்ன என்பதை அடுத்த வாரம் பேசுவோம்.
1: கண்டிப்பா.
0: சாய்ராம்.
1: சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. இளம் வயதுள்ள சீடர்கள் படகு ஆயத்தமாக உள்ளதென அறிவித்தவுடன் எல்லோரும் அதை நாடிச் சென்று அவர்களுடைய இடங்களில் அமர்ந்து புனிதமான அந்நதியை கடந்தனர். அவர்கள் வடகரையை க்ஷேமமாக சென்றடைந்தனர். பிரயாணத்தை மேலும் தொடர்ந்தனர். போகும் வழியில் மனத்திற்கு உற்சாகமான அழகிய கானகத்தின் வனப்புகளைக் கண்டு வியந்து பாராட்டினர். சிறிது தூரம் சென்றவுடன் எங்கும் அழகிய கட்டிடங்கள் அமைந்த பெரிய நகர் ஒன்றை கண்டனர். ராமர் விஸ்வாமித்திரரை நோக்கி, முனிவரே, இந்த வனப்பு மிகுந்த கானகத்தினிடையே இப்பெரிய நகரத்தை காண்கின்றோம் அல்லவா, இது எந்த ராஜ்யத்தை சேர்ந்தது என்று வினவினார். அதற்கு முனிவர், ராமா, அது அருகில் இருப்பதாக தோற்றமளிக்கிறது, ஆனால் உண்மையில் அங்கு போய் சேர்வதற்கு அதிக நேரமாகும். ஒருவேளை மாலை நேரத்தில் சேரலாம். அங்கு சென்ற பிறகு அந்நகரத்தின் பூர்வீக வரலாற்றையும் செல்வ சிறப்புகளையும் பற்றி சொல்கின்றேன். முதலில் நாம் மேற்கொண்ட பிரயாணத்தை தொடர்வோம் என்று பதிலளித்தார். உதட்டில் சிரிப்புடன் கண்களை சிமிட்டியபடியே பதிலளித்த விஸ்வாமித்திரரின் அவ்வார்த்தைகளை கேட்டார் ராமர். அவர் விடுத்த கட்டளையின் உட்கருத்தை வினயபூர்வமாக உணர்ந்து மேலும் ஒன்றும் பேசாமல் வேகமாக நடக்கலானார். அவர்கள் பள்ளத்தாக்கில் இறங்கிய பிறகு நகரத்தின் அறிகுறியாவது மனித சஞ்சாரமாவது எதுவும் தென்படவில்லை. ஆனால் உயர்ந்த இடத்தை அடைந்தவுடன் நகரம் அண்மையில் இருப்பது போல தோற்றமளித்தது. அவர்கள் தொடர்ந்து நடந்தும் மாலை நேரம் அணுகியும் நகரத்தை அடைந்தாரில்லை. விஸ்வாமித்திரர் முன்கூட்டியே சொன்னபடி நகரம் இன்னும் அதிக தூரத்தில் இருந்தது. மாலை வரவே அவர்கள் அங்கு தங்கினார்கள். பிறகு நீராடி சாஸ்திர விதிப்படி மாலை சடங்குகளை முடித்தனர். அவர்கள் ஓய்வு பெறும் பொழுது ராமர் முன்னமேயே விடுத்த வினாவை மீண்டும் தொடுத்தார். முனிவரே, தயை கூர்ந்து இந்நகரத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல இயலுமோ என்றார். அதை கேட்டு விஸ்வாமித்திரர், ராமா, நான் இப்பொழுதுதான் அந்த விஷயத்தை பற்றி நினைத்தேன். எல்லோர் மனத்தையும் நீ அறிய வல்லவன் என எனக்கு தெரிந்திருந்தும் மாயையின் திரையீட்டினால் உன்னை பற்றிய மெய்யறிவு உண்மை மறைக்கப்பட்டு நான் தவறான வழிகளில் இழுத்துச் செல்லப்படுகிறேன். எல்லோராலும் மனத்தை ஒடுக்க இயலாது. மனத்தை வசப்படுத்துவது என் போன்றவர்களுக்கே இயலாத காரியம் என்றால் சாதாரண மனிதர்களின் நிலையை பற்றி விளக்கமாக கூறவும் வேண்டுமோ? நீ இந்த நகரத்தை பற்றி கேட்க மறந்தனையோ என்று என் மனத்தில் எண்ணம் உதித்த அக்ஷணமே நீ அதை பற்றி கேள்வி கேட்டு விட்டாய். நீ எல்லாம் உணர்ந்தவன் என நிரூபிக்க வேறு ஒரு அத்தாட்சியம் வேண்டுமோ? அமுதம் இழல் திதி வரலாறு. ராமா, பண்டை காலத்தில் கஷ்யப்பர் என்பவருக்கு திதி அதிதி என்று இரு மனைவியர் இருந்தனர். திதியின் புதல்வர்கள் உடல் வலிமைக்கும் அதிதியின் புதல்வர்கள் நேர்மைக்கும் களஞ்சியங்கள். நாளுக்கு நாள் அவர்களுடைய வல்லமை பெருகியது. தாய் தந்தையர் அவர்கள் துரிதமாகவும் பெருமிதமாகவும் வளர்ந்து வருவதைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டனர். ஒரு நாள் திதி அதிதி இருவரின் பிள்ளைகளும் ஓரிடத்தில் கூடி மூப்பு, பிணி, மரணம் இவைகளை தவிர்ப்பதற்கேற்ற முறைகள் எவை என கலந்தாய்ந்தனர். இறுதியாக பார்க்கடலை கடைந்து அதனின்றெழும் அமிர்தத்தை பருகுகின்றவர்கள் உடல் சம்பந்தமான முதுமை, நோய், மரணம் என்ற இடையூறுகளை போக்க வியலும் என்ற முடிவுக்கு வந்தனர். உடனடியாக அக்காரியத்தில் ஈடுற்றனர். மந்தரமலையை கொய்து அதை கடலில் கடையும் மத்தாக இட்டனர். கயிறாக வாசுகி என்ற பாம்பை தேர்ந்தெடுத்தனர். மத்தை அதை கொண்டு சுற்றி இழுத்தால் அக்கயிறு துரிதமாகவும் கெட்டியாகவும் சுற்ற இடம் தரும். அம்மாதிரி கடைதல் வெகுகாலம் நடைபெறவே வாசுகி என்ற சர்ப்பம் தன் விஷத்தை கக்க ஆரம்பித்தது. துன்பம் மேலிட்டதனால் அது சினம் பொங்கி தன் பற்களை மலையின் கற்களில் பதித்தது. விஷப்புகை ஜுவாலையை எழுப்பியது. எங்கும் பெருநெருப்பு பரவியது. அதைக் கண்டு திதி அதிதியின் புதல்வர்கள் மரண பயம் கொண்டனர். அப்பெருந்தீயில் வெந்து சாம்பலாகி விடுவோம் என உணர்ந்தனர். அவர்கள் பகவானின் அருளை நாடி துதித்தனர். பகவான் விஷ்ணுவும் பிரசன்னமாகி அவர்கள் முன் நின்றார். திதியின் மைந்தர்கள் இரக்கத்தோடு மன்றாடினர். ஆண்டவா, எங்களை காப்பாற்று, இக்கொடுமைக்கு முடிவு காண வேண்டும் என்றனர். ஆண்டவனும் ஹரனாக மாறி, என்னருமை மைந்தர்கள், நான் கடவுளரில் மூத்தவன். இப்பார்க்கடலை கடைந்ததன் பயனாக முதலில் கிடைத்த பலனை நான் அடைவதே தகுதி என்றுரைத்து அப்பெருமான் தாமதமின்றி எல்லா பயத்திற்கும் காரணமான ஆலகால விஷத்தை பருகினார். அதற்கு பிறகு திதி அதிதியின் புதல்வர்கள் மந்தரமலையை மத்தாக கொண்டு மேலும் கடல் கடைதலை மேற்கொண்டனர். மற்றொரு இடையூறு இப்போது உருவாகியது. மந்தரமலை கடலில் முழுகத் தொடங்கிற்று. அதனால் மறுமுறை பிரார்த்தித்தனர். விஷ்ணு பகவான் மறுபடியும் தோன்றி, என் அருமை மைந்தர்களே, பயமுற வேண்டாம் என்று ஆறுதல் கூறினார். பிறகு பகவான் ஆமை உருவம் எடுத்து அழுந்திக் கொண்டிருக்கும் மந்தரமலையின் கீழ்ச்சென்று தன் முதுகின் மேல் கடைதல் முடியும் வரை உறுதியான மேலோட்டில் அதை தாங்கி இருந்தார். கஷ்யப்பரின் புதல்வர்கள் நன்றியுடன் பெருமகிழ்ச்சி. அப்பெருமான் தாமதமின்றி எல்லா பயத்திற்கும் காரணமான ஆலகால விஷத்தை பருகினார். அதற்கு பிறகு திதி அதிதியின் புதல்வர்கள் மந்தரமலையை

கஷ்யப்பரின் புதல்வர்கள் நன்றியுடன் பெருமகிழ்ச்சி கொண்டனர். பார்க்கடலில் நின்று கைகளில் தண்டமும் கமண்டலமும் ஏந்திய ஒரு கடவுள் தோன்றினார். அவருடைய பெயர் தன்வந்திரி. திதி அதிதி இருவரின் மைந்தர்களும் அவரை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே தடித்த ருசியான ரசம் மேலெழும்பி சுழன்று பந்து போலாகி பெருத்து ஓங்கி உடைந்தது. அதனின்று கன்னியர்கள் பலர் தோன்றினர். ரசத்திலிருந்து தோன்றியதால் அவர்களுக்கு அப்சரஸ் என்று பெயர் வந்தது. அவர்கள் திதி அதித்தியின் மைந்தர்கள் தங்களை மணக்க பல வழிகளை முயன்றனர். அவர்களை வணங்கி மன்றாடினர். ஆனால் அவர்களின் பிரயத்தனங்கள் யாவும் பயன்படவில்லை. ஆதலால் சுயேச்சையாகவும் உறுதியற்றும் மணக்காமலே வாழ்ந்தனர். பிறகு அலைகளினின்று நீரின் அதிபதி வருணனின் மகள் வாருணி தோன்றினாள். அவள் போதை தரும் மது நிறைந்த கிண்ணம் ஒன்றை கையில் ஏந்தியிருந்தாள். திதியின் மைந்தர்கள் அந்த மதுவின் அருகே செல்ல மறுத்தனர். ஆனால் அதித்தியின் மைந்தர்கள் அதை விடாது பருகினர். அதன் காரணத்தால் அந்த சுரா அதாவது பானத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அசுரர் என்று அழைக்கப்பட்டனர். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் சுரர் என்று அழைக்கப்பட்டனர். கடைசியாக அப்பார்க்கடலினின்று அமிர்தம் மேலே எழும்பியது. அந்த அமிர்தத்தை யார் பருகுவது? இந்த பூசல் திதி அதித்தியின் புதல்வர்களுக்கிடையில் பெரும் சண்டையை மூட்டிற்று. அதைத் தொடர்ந்து நடந்த கடும் போரில் அதித்தியின் பிள்ளைகள் திதியின் பிள்ளைகளை அழிக்கத் தொடங்கினர். அப்போர் திதியின் பிள்ளைகளின் வம்ச வழியையே அழித்துவிடும் போலாகியது. அக்கடும் சண்டையில் இரு பக்கத்திலும் போர்க்கருவிகள் மோதியதன் விளைவால் பூமி அதிர்ந்தது. பீதியும் கவலையும் பயங்கரமாக பூமியின் மேல் சூழ்ந்தன. உடனே விஷ்ணு போரிடும் காட்சிகளின் எதிரே பரவசமான வனப்பு மிகுந்த இளநங்கையாக தோன்றினார். அவள் எல்லோருடைய மனத்தையும் கவர்ந்து அவர்கள் ஈடுபட்டிருந்த போரினின்றும் அவர்கள் கவனங்களை ஈர்த்தாள். அவள் அங்கிருந்த ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்தினாள். அம்மோகினி அங்கிருந்த சமயம் அமிர்தம் மாயமாய் மறைந்தது. திதியின் மைந்தர்கள் இறந்தனர். தாயின் துயரம் கட்டுக்கடங்கவில்லை. கஷ்யப்பர் அவளை தேற்றியும் ஒரு வகையாலும் சாதாரண நிலைக்கு கொண்டு வர இயலவில்லை. பொருள்களின் நிலையற்ற தன்மையை பல வகையில் எடுத்துரைத்தும் அவள் சமாதானம் அடையவில்லை. அவள் ஓவென ஓலமிட்டாள். உலக முடிவே நெருங்கியது போல துடிதுடித்து புலம்பினாள். முடிவில் கஷ்யப்பரின் புத்திமதிகள் சிறிதளவு பயனளித்தன. திதியும் தன் நிலை அடைந்தாள். மனத்தின் உள்ளே தன் துன்பங்களை அடக்கி கஷ்யப்பரை அணுகி, பிரபு, இது நியாயமா? நாங்கள் இருவரும் உம்மால் மைந்தரை பெற்றோம். இப்பொழுது நான் பிள்ளைகளை இழந்தேன். இது தர்மம்தானா? இவ்வாறு என்றுமே நான் மனவேதனைப்பட வேண்டியதுதானா? என் பிள்ளைகளில் ஒருவன் கூட உயிருடன் திரும்பவில்லையே. அற்பாயுசுடைய பிள்ளைகள் பலர் இருப்பதை விட நீண்ட ஆயுள் பெற்ற ஒரு பிள்ளை இருப்பது விரும்பத்தக்கதென்றோ என்றாள். அவள் அவ்வாறு ஓலமிடவே கஷ்யப்பர் அவளை தேற்றி, நீண்டகாலம் வாழும் மகனை பெற கடவுளை வழிபட்டு கடும் நோன்புகள் நோற்று தவமிருக்க வேண்டும் என்றார். தான் வருந்துவதில் பயனில்லை என்றும் கவலையை விட்டொழிக்க வேண்டும் என்றும் புத்தி புகன்றார். அவரால் தேறி ஊக்கமுற்று அவர் ஆசிகளை பெற்று தேவாதி தேவனாகிய இந்திரனையே வெல்ல வல்ல மகனை பெறும் வரம் ஒன்றை தவத்தால் தன் கைவசப்படுத்தும் நோக்கத்துடன் உடனே அவ்விடத்தை விட்டு வெளியேறினாள். தபஸ் என்பது சுலபமானதொன்று அன்று. முடிவு வரை பரிசுத்தமாயிருத்தல் வேண்டும். சிறிதளவும் முறை தவறாமல் நோன்புகள் நோற்ற பிரதிஜைகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் தேவர்கள் மனமகிழ்ந்து வரமளிப்பார்கள் என்று கஷ்யப்பர் அவளுக்கு எடுத்துரைத்தார். பிறகு அவளை மேலும் முனைந்து செல்ல பணித்து அவளுடைய துணிகரச் செயலுக்கு ஆசி கூறினார். திதி குசப்ளவம் என்னும் பிரதேசத்தை அடைந்து பரிசுத்தத்துடன் தபசிருந்து நோன்புகள் நோக்க ஆரம்பித்தாள். அவளுடைய மன உறுதியை அறிந்தவராய் இந்திரன் அவளை பரிசோதிக்க விருப்பம் கொண்டு வேலைக்காரன் போல் மாற்றுரு கொண்டு அவ்விடத்திற்கு வந்தான். திதியின் பிரார்த்தனையும் ஈடேறியது. தெய்வீக அருளினால் அவள் கர்ப்பமுற்றாள். நாட்கள் ஓடின, மாதங்கள் கழிந்தன. இந்திரன் அவளருகிலேயே வேலைக்காரனாக இருந்தான். ஒரு நாள் வெப்பமுற்ற நண்பகலில் தூக்கம் மேலிட அவள் படுக்கையின் மேல் கால்கள் இருக்க வேண்டிய இடத்தில் விரிந்த கூந்தலுடன் தலை வைத்து படுத்தாள். இது பரிசுத்தமான வழிமுறைகளை திடமுடன் பின்பற்ற வேண்டிய கடுமையான விதிகளுக்கு புறம்பானது. ஆதலால் இந்திரனுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்த்தது. அவளுடைய நிலை அமங்கலமானது, சாஸ்திர விதிகளுக்கு விரோதமானது. அதனால் இந்திரன் அவள் கர்ப்பத்திலிருந்த சிசுவை சிதைத்தான். சிதையுண்ட பாகங்கள் அருவுற்ற கைகால்களையும் பிற பகுதிகளையும் திரும்பி அடைய வேண்டி அழத் தொடங்கின. வேலைக்காரனாக இருந்த இந்திரன் மெதுவாக அவைகளிடத்தில், மா, ருதா, அழவேண்டாம் என்றான். திதிக்கு இரத்தப்போக்கு ஏற்பட்டது. அவள் தன் விதி

கையை நொந்து அதிக பரிதாபகரமாக அழுதாள். இந்திரன் அவள் எதிரில் கைகுவித்து நின்று, தாயே, என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் விதிமுறைக்கு எதிராக நடந்து தூய்மை தப்பி மேற்கொண்ட விரதத்தை உடைத்து விட்டீர்கள். உங்கள் கூந்தல் கட்டாமல் அவிழ்ந்திருந்தது. படுக்கையில் கால் இருக்க வேண்டிய இடத்தில் தலை இருந்தது. நீங்கள் அவ்வாறு உறங்கும் பொழுது உங்கள் தபசு அசுசியடைந்தது. சமயத்தை நோக்கி காத்திருக்கும் உங்கள் விரோதி அச்சந்தர்ப்பத்தை நழுவ விடுவானோ? நீங்கள் என்னை கொல்லவல்ல புத்திரன் வேண்டுமென்று பிரார்த்தித்தீர் அல்லவா? கர்ப்பத்தில் உள்ள அக்கரு என்னை அழிக்க வேண்டும் என்பதே திட்டம். ஆதலால் நான் என் விரோதியை அழித்திட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டேன். நான் அதை தப்பிதமான அல்லது கண்டிக்கத்தக்க முறையில் அழித்திடவில்லை. உங்கள் திட்டம் வெற்றி பெற விரதத்தை கடுமையான முறையில் அனுஷ்டிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். சாஸ்திரங்களின் ஒழுக்க முறைகளை தவறாது பின்பற்றி பாவங்கள் அணுகாமல் பாதுகாத்தல் வேண்டும். நான் மா ருதா என்று அவைகளுக்கு சொல்லும்பொழுது கரு ஏழு துண்டுகளாக சிதறுற்றது. ஆதலால் அவைகள் கடவுள் அம்சங்களை பெற்ற ஏழு மருத் தேவதைகளாக, அதாவது வாயு தேவர்களாக பிறக்கும். நான் இவ்வரத்தை உங்களுக்கு தந்திடுகிறேன் என்றுரைத்து தேவலோகத்திற்கு ஏகினான். ராமா, இந்த இடத்தில்தான் இந்திரனும் திதியும் மேற்குறித்தவாறு சம்பாஷித்து சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டது. இங்கு இக்ஷவாகுக்கும் அலம்பாதேவிக்கும் விசாலன் என பெயர் பெற்ற ஒரு மகன் பிறந்தான். இந்த ராஜ்யம் அவன் பெயரால் விசாலா எனப்பட்டது. பராக்கிரமசாலியான ஹேமச்சந்திரனை விசாலா பெற்றெடுத்தார். ஹேமச்சந்திரன் சுபத்திரானை பெற்றெடுத்தார். அவனுக்கு தூம்ரஸ்வன் என்ற மகன் உண்டு. தூம்ரஸ்வனின் மகன் ஸ்ருஞ்சயன். ஸ்ருஞ்சயனின் மகன் சகதேவன். அவன் மகன் சோமதத்தனுக்கு ககுஸ்தன் என்ற மகன் பிறந்தான். அவன் வீரம் படைத்த அரசன். அவனுக்கு சுமதி என்ற மகன் பிறந்தான். அவனும் நியாயம் பொருந்திய நற்குணவான். தூய்மையில் தேவர்களுக்கு நிகரானவன். ராமா, இன்று இந்த விசாலா நகரத்தில் புகுந்து அங்கு உறங்குவோம். நாளைக்கு ஜனக மகாராஜரின் நகரத்தை அடைவோம் என்றார். அவர்கள் அவ்வார்த்தைகளை கேட்டவுடன் மகிழ்ந்தனர். ஆட்கள் மூலமாய் விஸ்வாமித்திரர் வருகை சுமதிக்கு தெரிவிக்கப்பட்டது. அவன் உடனே அரச சபையோர், மந்திரிகள், பண்டிதர்கள், புரோகிதர்கள் புடைசூழ ஓடோடிய முனிவரிடம் வந்து அவரை தன் நகருக்கு வந்து அரண்மனையில் தங்கி தனக்கு புனிதத்துவம் தந்தருள வேண்டுமென பிரார்த்தித்தான். விஸ்வாமித்திரர் அவனுடைய பணிவையும் வணக்கத்தையும் கண்டு மகிழ்ந்தார். அவனுடைய ராஜ்யம், உடல் நலம், சௌக்கியம் இவைகளை பற்றி இனிமையுடன் விசாரித்தார். சிறிது காலம் அரசாங்க விஷயங்களைப் பற்றியும் ராஜ பரிபாலனத்தைப் பற்றியும் சம்பாஷித்தார்கள். சுமதியின் கண் பார்வை ராமலட்சுமண சகோதரர்களின் பேரில் விழுந்தது. அவர்களுடைய கம்பீரமான வசீகர தோற்றத்தினால் இழுக்கப்பட்டு விஸ்வாமித்திரரை நோக்கி, இவ்விளஞ்சிங்கக்குட்டிகள் யாவரென வினவினான். சுமதி, அது ஒரு நீண்ட கதை. உங்களிடத்தில் அதை பற்றி சொல்ல இப்போது அவகாசமில்லை. உன்னிடத்தை அடைந்ததும் அது பற்றி உனக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் தன்னுடன் இருந்த பெரிய தபசியர், ஞானியர் ராமலட்சுமணர் முதலியவர்களை விசாலா நகரத்திற்கு செல்ல பணித்தார். பிறகு அவர் எழுந்து பலவகைப்பட்ட அரசாங்க விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு சுமதி தன்னுடன் வர தொடர்ந்து நடந்தார். நகர வாசலில் நுழையும் போது பல குரல்களாலான கீதங்களும் பல வாத்தியங்களின் ஒலிகளும் வானை பிளந்தன. அந்தணர்கள் சாஸ்திர ரீதியாக சுவாகத கீதங்களை ஊதினர். அவர்கள் ராஜதானியாகிய விசாலபுரியினுள் பிரவேசித்தனர். அன்று விசால மன்னர் ஏற்பாடு செய்திருந்த வரவேற்பு விருந்தில் கலந்து கொண்ட பிறகு அங்கு கூடியிருந்த அரச மரபினருக்கும் அரண்மனை குருக்கள், பண்டிதர்கள் மற்றவர்க்கும் தம்முடைய சித்தாசிரமத்தை பற்றியும், தாம் அங்கு நடத்திய யாகத்தை பற்றியும், யாகம் நடைபெறாவண்ணம் தடுக்க முயன்ற அரக்கர்களின் தீய செயல்களின் என்றும், புனிதமான அவ்விடத்தை காத்து காவல் நின்ற ராமலட்சுமணர்களின் தீரச் செயல்களை பற்றியும் விஸ்வாமித்திரர் எடுத்துரைத்தார். அரசிளங்குமாரர்களின் பராக்கிரமத்தையும் தீரத்தையும் அவர்களின் முன்வரலாற்றையும் கேள்வியுற்ற எல்லோரும் ஆச்சரியமுற்று அளவிலா ஆனந்தத்தில் ஆழ்ந்தனர். வியப்புடன் அவர்களை நோக்கினர். மறுமுறையும் வந்துதித்த நரநாராயணர் அவர்களே என்றுணர்ந்தனர். பக்தியால் பரவசப்பட்டு அவர்கள் கால்களில் விழுந்து பணிந்தனர். அப்பொழுது வெகுநேரமாகிவிட்டபடியால் ராமலட்சுமணர் விஸ்வாமித்திரரின் பாதங்களில் பணிந்து அவர்தம் அனுமதி பெற்று ஓய்வெடுக்க தங்களுக்கென தனியாக ஒதுக்கப்பட்ட விடுதிக்குச் சென்றனர். விடியுமுன் எழுந்து காலை கடன்களை முடித்து கிரியைகளை பூர்த்தி செய்து கொண்டு மேலும் பிரயாணத்தை தொடர முன்னதாகவே தங்கள் குருவினிடம் வந்து சேர்ந்தனர். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7 இன்னும் வளருகிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.

0: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகின்றது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 நவம்பர் மாதம் 22 பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய உரையின் 4வது பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அளிக்கிறார் சேவாதள தொண்டர் திரு வெங்கடேஷ் அவர்கள்.
1: நீங்கள் ஒரு நாடகம் மேடை ஏற்றுவதாக வைத்துக் கொள்ளுங்கள்.
2: ఈ డ్రామాగత ఎన్ని దినముల ప్రాక్టీస్ చేస్తారు?
1: అంత నాటకత్తి మేడేట్ర మిగ కడుమయాన పయర్చి చేదిరుక వేండుం.
2: ఆ ప్రాక్టీస్ నొపనే పాఠము సుంది మీరు యాక్షన్ కూడా సక్కుంటది.
1: అంత పయర్చియన్ కారణమాగ ఉంగళాల్ నన్గు కర్పదోడు మట్టుం ఇల్లామల్ నన్రాగ నడికవూ ముడిగిరదు.
2: ప్రాక్టీస్ లేకపోతే ఏది కూడాను ప్రయోజనం లేదు.
1: பயிற்சி இல்லாவிட்டால் மற்ற எல்லாமும் பயனற்றவை. எழுதுவதற்கும் பயிற்சி வேண்டும், அறுவை சிகிச்சை செய்வதற்கும் பயிற்சி வேண்டும்.
2: பிரதி ஒக்கடி கூடனு பிராக்டிஸ் லேக்குண்ட போதே சேயோகி ஞான அபியாசாத்.
1: பயிற்சி ஒன்றுதான் ஒருவரை கச்சிதமாக செயலாற்றும்படி செய்கிறது. பயிற்சியின் மூலமே அறிவை பெற்றிடலாம். பிறகு இறுதியான பலன் என்னவோ அதை தியாகம் செய்ய வேண்டும்.
2: தியாகம்
1: அதன் பின்னர் மிக உன்னதமான அமைதியை உணர முடியும். அமைதி எங்கே இருக்கிறது?
2: மனதிலே உண்டு.
1: உங்களுக்குள்ளேயேதான்.
2: பீஸ் கோசம்
1: அமைதியை உலகிலே எங்கே என்று தேடுவது முட்டாள்தனம்.
2: பீஸ் மந்த
1: அமைதி உங்களுக்குள்ளேயேதான் இருக்கிறது. அமைதியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளேயேதான் உணர வேண்டும்.
2: சதுவந்தா எக்கடி நுஞ்சி வச்சிருந்தே மிக்கும்.
1: கல்வியை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள்?
2: புத்தகம் நுஞ்சி வச்சிருந்தி.
1: புத்தகங்களில் இருந்து பெற்றீர்கள்.
2: டீச்சர்ஸ் போதிச்சேட்டு நுஞ்சி வச்சிருந்தி.
1: ஆசிரியர் துணை கொண்டு கற்றுக்கொண்டீர்கள்.
2: அதனை போதிச்சதே நீ சத்தியமோ.
1: அவர்கள் கற்றுக் கொடுத்தது எல்லாமே உண்மைதான்.
2: சதவீதி மறைச்சு போத்தோ.
1: கற்றவற்றை எல்லாம் மறந்தும் விடுவீர்கள்.
2: கனுக இவ் சதவீதி இவ் செப்பினதை விண்ணி சதவுக்கு அதை பிராக்டிஸ் படுத்தி எப்படிக்கையிலும் நீடிச்சுது.
1: நீங்கள் பாடங்களில் கற்று அறிந்தவற்றையும் ஆசிரியர்களின் மூலம் கேட்டு அறிந்தவற்றையும் வாழ்வில் நடைமுறையில் பின்பற்றினால் அதுவே கல்வியின் முழுமையான உண்மையான பயன். அவற்றையெல்லாம் பின்பற்றாவிட்டால் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதால் என்ன பயன்? புத்தகங்களை படிப்பதால் என்ன
2: பயன்?
1: புஸ்தகங்கள் யாவும் மஸ்தகம் என்னும் உங்கள் தலைக்குள்
2: நுழைகின்றன.
1: அதனால் ஆசிரியர்களிடமிருந்து கற்றவற்றை எல்லாம் நிலைநாட்டிட வேண்டும், நினைவில் கொள்ள வேண்டும்.
2: கருக பத்து தேதி கூட அன்னிட்டு சமானமான டிஸ்டில் வாட்டர்.
1: உதாரணத்திற்கு காய்ச்சி பகுத்த நீரை அதாவது டிஸ்டில் வாட்டரை எடுத்துக்கொள்வோம்.
2: அது மல்ல முறை
1: காய்ச்சி பகுத்த நீர் தூய்மையானது, மாசற்றது.
2: வருஷமச்சி சமையலோ பார்த்துவிட்டு
1: மழை வரும்போது சேகரிக்கப்படும் நீர் காய்ச்சி பகுக்கப்பட்டது, தூய்மையானது.
2: அப்படி
1: மாசற்ற தூய்மையான மழை நீரை குடிப்பதால் எந்த நோயும் வராது.
2: வேறு மந்திரோ கலப்பிடப்படும். அநேக
1: இந்த நீர் மற்ற மாசுகளுடன் சேரும் போதுதான் பிரச்சனையே ஏற்படுகிறது.
2: மனமே மனம் இப்படி ఈ కోరికల చేత మనసును పొల్యూషన్ చేసుకుంటుంది.
1: ఇదే పోలతான் నామం ఆసిగల్ என்னும் మాసుகளினால் நம் தூய்மையை கெடுத்துக்கொள்கிறோம்.
2: ఈ డిజీస్ అనే మైండ్ నతగొడను చెడిపోతుంది.
1: ఆసిగల్ தான் మనతై మాసుర చేయగின்றன.
2: దాని మీరు పొల్యూట్ చేయకూడదు.
1: మనం మాసడయంబడి చేయవే కూడదు.
2: మైండ్ ఎప్పుడూ ప్యూర్ గా పెట్టుకోవాలి.
1: నాం మనతై எப்பொழுதும் தூய்மையாகவே வைத்திருக்க வேண்டும்.
2: கோரிக்கை வச்சா கூட மைண்ட் பாடு பக்கத்தில்
1: ஏதாவது ஆசை தோன்றினால், சி, இந்த ஆசை எனக்கு கஷ்டத்தையே தரும் என்று எண்ணி அவ்வாசையை விலக்கிவிட வேண்டும்.
2: கருகம்பீர் இப்படி நேசுகோ
1: நாம் நம்முடைய கற்பனைகளும் ஆசைகளும் மனத்தை மாசடைய செய்கின்றன என்று படித்திருக்கலாம். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம் மனமாசினை தடுப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் மேற்கொள்ள
2: வேண்டும்.
1: நீங்கள் கடவுளை வழிபடலாம், வழிபடாமலும் இருக்கலாம்.
2: ஃபாதர் மதர் நீக்கும் ஒரு காரணம்,
1: தாய் தந்தையருக்கு வாழ்வில் நன்றி கடன் பட்டிருப்பதை உணர
2: வேண்டும்.
1: தாயே முதல் ஸ்தானத்தை பெறுகிறார்.
2: மதருக்கு ரெஸ்பெக்டிவ்,
1: தாயை மதிக்க வேண்டும்.
2: மதர் கௌரவிச்சாரி,
1: தாய் மீது அன்பு செலுத்தி பெருமைப்படுத்த வேண்டும்.
2: மதர் ஆனந்த பெற்றாரி,
1: தாயை சந்தோஷப்படுத்த வேண்டும்.
2: அவர் மனசு எந்த பிரேமகம்,
1: அவர் மனத்தில் எவ்வளவோ அன்பு நிறைந்து இருக்கிறது. தாயின் அன்புக்கு இணையே இல்லை. அன்னையின் அன்பை யாராலும் மாசுபடுத்த முடியாது.
2: மதருக்கு பிரேமிட்டே
1: தாயின் உண்மையான அன்பை பெற்றுவிட்டால் அதுவே உலகில் எல்லா பட்டங்களையும் பெற்றதற்கு சமம்.
2: கடவுளே, மாதா, பிதா, குரு, தெய்வம்
1: அதனால்தான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்னும் வரிசையில் இடம்பெறுகின்றனர்.
2: கபட்ட முதலாவது மதர் காட்,
1: முதல் முதலில் தாயே கடவுள். இரண்டாவதாக தந்தையிடம் இருந்து உதவி பெறுவதால் அவரும் கடவுள்.
2: மதர் ஃபாதர் செப்பரேட்டி போதிஸ்துநாடு குரு,
1: பெற்றோரால் காண்பிக்கப்பட்டு கற்றுக் கொடுப்பவர் குரு. இதனால் அவர் மூலம் கடவுள் தன்மையை உணர முடிகிறது.
2: மதர் ஃபவுண்டேஷன்,
1: தாய்தான் அஸ்திவாரம்.
2: ஃபாதர் இஸ் வால்,
1: தந்தை சுவர்.
2: குரு இஸ் டாப்,
1: ஆசிரியர் மேற்கூரை.
2: லைஃப் இஸ் காட்,
1: வாழ்வே கடவுள்.
2: கருகா, தெய்வம் காவல், தெய்வம் காவல்
1: ஆகவே கடவுளை காண வேண்டும் என்னும் ஆசை உள்ளவர் யாரானாலும் முதலில் தாயை மகிழ்விக்க வேண்டும்.
2: அவர் சந்தோஷப்படுத்தி சந்தோஷம்,
1: தாய் மனம் மகிழ்ந்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
2: மதர் கொஞ்சம் ஓல்ட் ஆயிப்பிட்டு எங்களை,
1: தாய்க்கு வயதாகிவிட்டால் அவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகின்றனர்.
2: கருக்கா மதர் எப்படி எலாண்டி உதவ கூடுது.
1: எக்காலத்திலும் ஒருவர் தாயை மட்டும் உதறி தள்ளவே கூடாது.
2: அட்டி மாத்ரு தெய்வோ போவா, பித்ரு தெய்வோ போவா, ஆச்சாரிய தெய்வோ போவா, அதிதி தெய்வோ போவா.
1: அதனால்தான் வேதம் தாயை கடவுளாக மதி, தந்தையை கடவுளாக மதி, ஆசிரியரை கடவுளாக மதி, விருந்தினரை கடவுளாக மதி என்று போற்றுகிறது. இதை நாம் அறிய வேண்டும்.
0: நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.